0: சினிமாய் செய்தன சுவாடிதுவாட்டா. சினிமாம்கி பரிசன்கரிலக் பட்டாயதர்மா மட்டிக்கின்டுக் சமாசா திட்புர்லக் மாம்கொர்க்கர் சதைக்கிறாக்கரக் சம்தேகிப்பா. மட்டிக்கின்டுக் பிரமேன் விஜனாசர் சுரால் பாக்கே
1: पटना का राजापुर नगर पालिका 3 छत्तापुर मचितुआ का प्रमुख

0: பிதாவன் தன் உயிரிலே சாரிக்க கூடாது அறிவு புகைப்பு சரிதம்
1: Thank you.